சிக்கமான சச்சோ பாய கூட கூடாமான நானுக்கு தினக்கோ சத்குரு மிலையா ஜின்னா துரே பயா பரவானா மஹல்லா பெல்லா சாஹிப் மேரா உஜ்ஜலா ஜே கோ சித்த கரே நானுக்க சோயி சேவிய சதா சதா ஜோதே நானுக்க சோயி சேவிய ஜித் சேவிய துக்க ஜாய் அவகுண வஞ்சன குண ரவ மன சுக வசாய பௌடி ஆப்பே ஆப் வர்த்ததா ஆப் தாடி லாயன் ஆப்பே ஹீ உபதேசதா குருமுக பத்தியாயன் இக் ஆப்பே உஜ்ஜட பாயன் இக் பகதி லாயன் ஜிஸ் ஆப் புஜாயே சோ புஜ்ஜசி ஆப்பே நாய் லாயன் நானக நாம தியாய சச்சி வடியாய் சுத்த ராம கலி கீ வார் மஹல்லா பஞ்சவா இக் ஓங்கார சத்குரு பிரசாத் ஸ்லோக மஹல்லா பஞ்சவா ஜெய்சா.